0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் காதலின் அழகையும் வசீகரத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இந்த பாடல். குக்கு என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ. இந்த குயில் எந்த ஊர் குயில்? நெஞ்சை தொடும் இன்னிசை குயில். காதல் பரிசு என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் புலவெம்பித்தனின் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய இனிமையான பாடல். இயற்கை அழகு நிறைந்த மலைகளும் உயர்ந்த மரங்களும் பசுமை நிறைந்த புல்வெளிகளும் நிறைந்த காட்சிகள் அமைந்த பாடல். மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும் மிக அருமையான வரிகளை கொண்ட இந்த பாடலை கேட்போமா? கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: വിനോദത്തിനും വിജ്ഞാനത്തിനുമായി ട്യൂൺ ചെയ്യും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். பாடி அழைத்தேன் உன்னை தேடும் நெஞ்சம், வாராய் என் தேவி, பாராய் என் நெஞ்சில் மின்னல், கண்ணில் கங்கை, கோவிலில் தேவிக்கு பூசை, அதில் ஊமத்தம் பூவிக்கேன் ஆசை, தேவதை நீ என்று கண்டேன், உந்தன் கோவிலில் நான் வந்து நின்றேன். நாயகன் நாயகி இருவருக்கும் ஏற்படும் பிரிவு துயரத்தையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தும் உணர்வுபூர்வமான பாடல் வரிகளை கவிஞர் புழைமைப்பித்தன் தந்துள்ளார். காயமுற்ற மனிதர்க்கு ஆறுதல் கூறுவது போல் அர்த்தமுள்ள வரிகள் சின்ன சின்ன அலைகளாக உருமாறி மனிதனை தாக்கி நுழைக்குலைய வைப்பதின் அழகே தனிதான். விரக்தியின் வெளிப்பாட்டினை கவிஞர் மிகவும் எளிமையாகவும் அதே சமயம் நெஞ்சில் ஆழமாக உழுதுவிட்டது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தியுள்ளார். காலத்தால் அறியாத கானம் அது. இசை கோர்வைக்காக கவிஞரின் கற்பனையில் கருவாகி உருவான தேன்மலைதான் இப்பாடல். மலையாளத்தில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் மாஸ்டர் ரவீந்திரனின் இசையில் கான கந்தர்வன் KJ யேசுதாஸின் இனிய குரலில் நாமும் கேட்டு மகிழ்வோம். ரசிகன் ஒரு ரசிகைக்காக.

0: വർഷങ്ങളായുള്ള വിശ്വാസനാമം സുദർശന. സുദർശന ടെക്സ്റ്റൈൽസ് ഇനി പുതിയ കളക്ഷനുകളോടെ വീണ്ടും നിങ്ങളിലേക്ക്. റെഡിമെയ്ഡ് വെയേഴ്സ്, കുർത്തീസ്, മെൻസ് കിഡ്സ് കളക്ഷൻസ്, പ്രീമിയം ഇന്നർവെയേഴ്സ്, മഫ്തലാൽ ബെഡ്ഷീറ്റുകൾ, ഓണം കളക്ഷൻസ് തുടങ്ങി വൈവിധ്യമാർന്ന വസ്ത്രശേഖരം. പുതിയ ട്രെൻഡ്സ്, പുതിയ കളക്ഷൻസ്. വേഷം ഏതായാലും സ്റ്റൈൽ എന്തായാലും എല്ലാത്തിനും ഒറ്റ ഡെസ്റ്റിനേഷൻ സുദർശന. സുദർശന ടെക്സ്റ്റൈൽസ്, 5 കല്ലമോട് കൊല്ലം.
1: Get ready for an extraordinary evening. Kerala Times Entertainments and Wise Men Service Club of New York Rockland presents M Cube, the ultimate extravaganza of magic, melody, and mission. Experience breathtaking magic by Gopinath Muttukad, stellar vocals from playback singers Ravisankar R and Chitra Arun, and mesmerizing music by violinist Vishnu Ashok. Charity donation accepted. Best of all, 100% of proceeds go directly to charity. Date, August 30th, 2026 at 5 p.m. Location, 236 Old Tappan Road, Old Tappan, New Jersey. Call 845-553-5671 or 845-729-5649 to reserve your passes today.
2: ഇത് നിങ്ങളുടെ ശബ്ദഭാവനയുടെ കൂട്ടായ്മ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
3: നേരുകളെ, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിശയിൽ ഒലിപരപ്പും ഇന്നിസൈ നികഴ്ചയും അടുത്ത പാടലിൽ മീണ്ടും സന്ദിപ്പോം. காதலின் பிரிவு மற்றும் ஏக்கத்தை மையமாக கொண்டு காதலை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும் உணர்வுகளை விவரிக்கும் பாடல் இது. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. தனிமை கொதிக்குது, நினைவினில் அனலும் அடிக்குது, இதயம் துடிக்குது துணை வரத்தான். ஈரமான ரோஜாவே என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து கேஜே யேசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். தன் அன்பினை நாயகிக்கு எடுத்துச் சொல்வாயா என்று காற்றினை தூது அழைக்கும் நாயகன். பாடலை கேட்போமா?

அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில். இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ, செவ்வானத்தின் வண்ண நிலாவும் சின்னவள் தான் அன்றோ, வெள்ளித்தேரில் உள்ள சிலைக்கு என்னால் திருநாளோ, மின்னல் மேனி மேக குழலால் தன்னை அறிவாளோ. இளமையின் அழகையும் இயற்கையின் புத்துணர்ச்சியையும் குறிக்கும் மிக அழகான வரிகள். காதலர்களின் பிரிவாற்றாமை, இளமை பருவத்து இயக்கங்கள் நிறைந்த சூழலில் காதலன் காதலியிடம் தன் மனதிலுள்ள உணர்வுகளை பாடலாக தந்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். பயணம் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய இனிமையான பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: നിന്നും
1: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். அழகான இயற்கை காட்சிகளை சித்தரித்து பாடல் காட்சிகளை அமைந்திருக்கும் மிக அருமையான பாடல். உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன், ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் இறைத்தும் முழுதும் வேர்க்கின்றேன். காக்கா காக்க என்ற திரைப்படத்தில் தாமரை எழுதிய வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து கிருஷ்ணகுமார் மற்றும் சுஜித்ரா பாடிய பாடல் இது. காதலியின் பிரிவால் வாடும் ஒரு தலைவனின் ஏக்கத்தை, சுவாசமின்றி தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழைக்கிறேனே போன்ற வரிகள் மிக அழகாக வெளிப்படுத்துகின்றன. இப்பாடலின் உணர்வு பூர்வமான வரிகளை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.

ராணியோ ஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் பிச்சக பூங்காவு கேட்கும் அப்புறம் பவன் அத்தையும் முருகி வேணு போய் பிச்சளை கொடுக்கும் இட்டு விண்டகம் கடந்த

சமவத்வியாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ரமருதஹ ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதை சாங்கவத க்ரமோ.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் காதலின் அழகையும் வசீகரத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இந்த பாடல். குக்கு என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ. இந்த குயில் எந்த ஊர் குயில்? நெஞ்சை தொடும் இன்னிசை குயில். காதல் பரிசு என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் புலையம்பித்தனின் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய இனிமையான பாடல். இயற்கை அழகு நிறைந்த மலைகளும் உயர்ந்த மரங்களும் பசுமை நிறைந்த புல்வெளிகளும் நிறைந்த காட்சிகள் அமைந்த பாடல். மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும் மிக அருமையான வரிகளை கொண்ட இந்த பாடலை கேட்போமா? கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். பாடி அழைத்தேன் உன்னை தேடும் நெஞ்சம், வாராய் என் தேவி, பாராய் என் நெஞ்சில் மின்னல், கண்ணில் கங்கை, கோவிலில் தேவிக்கு பூசை, அதில் ஊமத்தம் போவிக்கேன் ஆசை, தேவதை நீ என்று கண்டேன், உந்தன் கோவிலில் நான் வந்து நின்றேன். நாயகன் நாயகி இருவருக்கும் ஏற்படும் பிரிவு துயரத்தையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தும் உணர்வுபூர்வமான பாடல் வரிகளை கவிஞர் புலமைப்பித்தன் தந்துள்ளார். காயமுற்ற மனிதர்க்கு ஆறுதல் கூறுவது போல் அர்த்தமுள்ள வரிகள் சின்ன சின்ன அலைகளாக உருமாறி மனிதனை தாக்கி நுழைக்குலைய வைப்பதின் அழகே தனிதான். விரக்தியின் வெளிப்பாட்டினை கவிஞர் மிகவும் எளிமையாகவும் அதே சமயம் நெஞ்சில் ஆழமாக உழுதுவிட்டது போன்ற

பிரம்மையை ஏற்படுத்தியுள்ளார். காலத்தால் அறியாத கானம் அது. இசை கோர்வைக்காக கவிஞரின் கற்பனையில் கருவாகி உருவான தேன்மலைதான் இப்பாடல். மலையாளத்தில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் மாஸ்டர் ரவீந்திரனின் இசையில் கான கந்தர்வன் கே ஜே யேசுதாஸின் இனிய குரலில் நாமும் கேட்டு மகிழ்வோம். ரசிகன் ஒரு ரசிகைக்காக.

0: ഇഷ്ടമുള്ള പാട്ടുകൾ, ഇഷ്ടമുള്ള വിശേഷങ്ങൾ എന്നും എപ്പോഴും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். காதலின் பிரிவு மற்றும் ஏக்கத்தை மையமாக கொண்டு காதலை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும் உணர்வுகளை விவரிக்கும் பாடல் இது. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. தனிமை கொதிக்குது, நினைவினில் அனலும் அடிக்குது, இதயம் துடிக்குது துணை வரத்தான். ஈரமான ரோஜாவே என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து கே ஜே யேசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல்.

0: കേൾക്കാം ആസ്വദിക്കാം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில். இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ, செவ்வானத்தின் வண்ண நிலாவும் சின்னவள் தான் அன்றோ, வெள்ளித்தேரில் உள்ள சிலைக்கு என்னால் திருநாளோ, மின்னல் மேனி மேக குழலால் தன்னை அறிவாளோ. இளமையின் அழகையும் இயற்கையின் புத்துணர்ச்சியையும் குறிக்கும் மிக அழகான வரிகள். காதலர்களின் பிரிவாற்றாமை, இளமை பருவத்து இயக்கங்கள் நிறைந்த சூழலில் காதலன் காதலியிடம் தன் மனதில் உள்ள உணர்வுகளை பாடலாக தந்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். பயணம் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய இனிமையான பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. ഡൗൺലോഡ് ആപ്ലിക്കേഷൻ ഫ്രം ഗൂഗിൾ പ്ലേ സ്റ്റോർ ഓർ ആപ്പ് സ്റ്റോർ ആൻഡ് എൻജോയ് യുവർ ഫേവറേറ്റ് പ്രോഗ്രാംസ് ആൻഡ് മ്യൂസിക്.
1: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். அழகான இயற்கை காட்சிகளை சித்தரித்து பாடல் காட்சிகளை அமைந்திருக்கும் மிக அருமையான பாடல். உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன், ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் இறைத்தும் முழுதும் வேர்க்கின்றேன். காக்கா காக்க என்ற திரைப்படத்தில் தாமரை எழுதிய வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து கிருஷ்ணகுமார் மற்றும் சுஜித்ரா பாடிய பாடல் இது. காதலியின் பிரிவால் வாடும் ஒரு தலைவனின் ஏக்கத்தை சுவாசமின்றி

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.